0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத தினித தக்கிருகிடு தம் தம் தக்கிருகிடு தம்
1: தழக்கம்போ தன்னச்சீர் வீச்சக்கர தழக்கம்போ தன்னச்சீர் வீச்சக்கர கலபுத்து குதிக்கது குச்கா கலபுத்து குதிக்கது குச்கா சீட்கு தொடர் மன்மத்கா சீட்கு தொடர் மன்மத்கா